0: வணக்கம் நேர்களே, உங்களுக்கு தெரியுமாவில் இன்றைய நாளும் உங்களை சந்திக்கின்றோம். இன்று நாம் எழுத்து வந்திருக்கும் தலைப்பு ஜூன் டீம். அமெரிக்காவின் ஜூலை 4ஆம் தேதி சுதந்திர தினம் பற்றி அனைவருக்கும் தெரியும். ஆனால் அமெரிக்க வரலாற்றில் இன்னொரு மிக முக்கியமான நாள் ஜூன் டீம். ஜூன் மாதம் 19ஆம் தேதி வருவதால் அது ஜூன் டீம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாள் இலட்சக்கணக்கான அடிமைகளுக்கு சுதந்திரம் கிடைத்ததை நினைவு கூறும் நாள் ஆக இங்கு அனுஷ்டிக்கப்பட்டு வருகின்றது. ஏன் இந்த நாள் அமெரிக்க வரலாற்றில் முக்கியமானது? வாருங்கள், வரலாற்றை மீண்டும் ஒரு முறை தமிழில் பார்ப்போம். 17ஆம் மற்றும் 18ஆம் நூற்றாண்டுகளில் ஆப்பிரிக்காவில் இருந்து 100,000 மக்கள் வலுக்கட்டாயமாக அமெரிக்காவிற்கு கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் மனிதர்களாக அல்ல, சொத்துக்களாகவே நடத்தப்பட்டனர். பண்ணைகள், தோட்டங்கள் மற்றும் தொழில்களில் அவர்கள் கட்டாய உழைப்பில் ஈடுபடுத்தப்பட்டனர். பல குடும்பங்கள் பிரிக்கப்பட்டன. அடிப்படை மனித உரிமைகள் கூட மறுக்கப்பட்டன. இது அமெரிக்காவின் வரலாற்றில் மிகவும் வேதனையான அத்தியாயங்களில் ஒன்றாகும். 1861ஆம் ஆண்டு அமெரிக்காவில் உள்நாட்டுப் போர் தொடங்கியது. இந்த போரின் முக்கிய காரணங்களில் ஒன்று அடிமைத்தனம். 1863 ஜனவரி 1ஆம் தேதி அன்று ஆப்ரஹாம் லிங்கன் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அறிவிப்பை விடுத்தார். அதுவே இமானிசிபேஷன் ப்ரோக்ளமேஷன். இந்த அறிவிப்பு கிளர்ச்சி செய்த மாநிலங்களில் இருந்த அடிமைகள் சுதந்திரமானவர்கள் என்று அறிவித்தது. ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தது. அந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் அது உடனடியாக எல்லா இடங்களிலும் அமுல்படுத்தப்படவில்லை. குறிப்பாக டெக்சஸ் மாநிலத்தில் 1000 அடிமைகள் இன்னும் சுதந்திரம் பெற்றதை அறியவில்லை. 1865 ஜூன் 19 அமெரிக்கா உள்நாட்டு போர் முடிந்திருந்தது. அன்று அமெரிக்க இராணுவத்தின் ஜெனரல் கோர்டன் கிராஞ்சர் டெக்சஸ் மாநிலத்தின் கல்வின்ஸ்டன் நகருக்கு வந்தார். அவர் ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வாசித்தார். அதில் கூறப்பட்டது, அனைத்து அடிமைகளும் இனி சுதந்திரமானவர்கள். இந்த செய்தி ஆயிரக்கணக்கான மக்களின் வாழ்க்கையை மாற்றியது. பலருக்கு அது மகிழ்ச்சியான நாள், பலருக்கு அது புதிய வாழ்க்கையின் தொடக்கம். அந்த நாளை நினைவு கூர்ந்தே ஜூன் மற்றும் 19 என்ற சொற்களை இணைத்து ஜூன் டீம் என்ற பெயர் உருவானது. 1866 முதல் ஆப்பிரிக்க அமெரிக்க சமூகங்கள் ஜூன் டீத்தை கொண்டாட தொடங்கின. காலப்போக்கில் இது ஒரு பாரம்பரிய நாளாக மாறியது. இன்று அமெரிக்கா முழுவதும் பேரணிகள் நடைபெறுகின்றன, வரலாற்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்கின்றனர், குடும்ப ஒன்றுகூடல்களை ஏற்பாடு செய்கின்றனர், சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தை பற்றி பேசுகின்றார்கள். இது வெறும் கொண்டாட்டமல்ல, வரலாற்றை நினைவு கூறும் நாள். 2021ஆம் ஆண்டு அமெரிக்க அரசு ஜூன் டீம்தை அதிகாரப்பூர்வ கூட்டாட்சி விடுமுறையாக அறிவித்தது. அதன் மூலம் அமெரிக்க வரலாற்றில் இந்த முக்கியமான அத்தியாயம் தேசிய அளவில் அங்கீகரிக்கப்பட்டது. இன்று ஜூன் டீம்தை சுதந்திரம் மற்றும் சமத்துவத்தின் அடையாளமாக பார்க்கப்படுகின்றது. ஜூன் டீத் என்பது ஒரு விடுமுறை நாள் மட்டுமல்ல, அது மனித கண்ணியத்திற்கான போராட்டத்தை நினைவு சின்னம். சுதந்திரம் எவ்வளவு மதிப்பு மிக்கது என்பதை நினைவூட்டும் நாள். ஒரு சமூகத்தின் துன்பங்களையும் அவர்களின் வெற்றிகளையும் நினைவு கூறும் நாள். 1865 ஜூன் 19 முதல் இன்று வரை ஜூன் டீம்தை நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றது. சுதந்திரம் தாமதமாகலாம், ஆனால் அது மறுக்கப்படக்கூடாது. சரி நேர்களே, மீண்டும் இன்னும் ஒரு அத்தியாயத்தில் உங்களுடன் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
2: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
3: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
1: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
2: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
3: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
1: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
2: அரியன செய்வோர் பெரியோர்.
3: Great people do rare deeds.
1: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எந்நலத்துள்ளதூவும் அன்று.
2: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
3: Goodness of heart is the greatest virtue.

உலகமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இன்றைய கவிஞர் நேரம் நிகழ்ச்சியில் தமிழில் பிறந்த நாள் பாடல் தந்த கவிஞர் அறிவுமதி அவர்களின் இனிமையான பாடல்களை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். அடுத்த பாடல் இதோ, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. நேர்களே, இன்னிசை கொண்டு அழகிய கவிதைகளை அலங்கரிக்கும் கவிஞர் நேரம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி.

0: தப்பு இல்ல, இந்த இடம் இருக்கிற அழுக்கு, அழுக்க உருவாக்கி இந்த அழுக்கிலே ஊறி போனதோ இவங்களை மாதிரி ஆளுங்க. இவங்களெல்லாம் பார்த்தாலே
1: விரட்டி விரட்டி வெளுக்க.

0: தமிழோட திருமகளே, எங்க அம்மாவோட மருமகளே, என்னாடி நினைச்சுக்கிட்டு இருக்க? லவ் பண்ற மாதிரி பார்ப்பீங்களா, லவ் பண்ற மாதிரி பேசுவீங்களா? இப்போ எங்க அப்பாவுக்கு பிடிக்கல, எங்க ஆட்டுக்குட்டிக்கு பிடிக்கலன்னு சீனா போட்டா விட்டுருவோமா? ஏய், எனக்கு நியாயம் கிடைச்சா
1: உன்னடியேடா, தண்ணிய போட்டு வந்து தகராறு பண்றியா?
2: பின்ன சர்பத்தை குடிச்சா தகராறு பண்ணுவாங்க.
1: மரியாதையா போயிரு, இல்ல போலீஸ் கூப்பிடுவேன்.

Tum-ta-tum.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மடியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்கும் பக்கும் வாடப்போரா, பக்கம் நிற்கும் வாடப்போரா, பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்கும்.

சொல்லிக்கும் பாடப்போற பருவ கால கதைகள் சொல்வேன் நீ. ஓ பக் பக் பக் பக்.

0: நான்
1: துரத்தி வந்த மான் இங்க ஓடி வந்தது, அதை தேடி
0: வந்திருக்கேன். முருகன் தேடி வந்தானாமே, அதே போல மான தேடி வந்தியா?
1: நான் வள்ளிமான தேடி வரல, புள்ளிமான தேடி
0: வந்திருக்கேன். கேளுங்க லேடி பெண்டுகளா, கேளுங்க. அந்த புறத்து நந்தவனத்துல ஐயா மானே தேடி வந்த

0: பொம்பளைங்க மாதிரி இல்லையே, ராட்சச கூட்டங்க மாதிரிலாம் இருக்கு.
1: இருக்கட்டும்.
0: ஏய்

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: ஆகி வெளுத்து கட்டான்.
1: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
2: உரங்கையிலே பானைகளை உருட்டுவது பூனை குணம். காண்பதற்கே உருப்படியாய் இருப்பதையும் கெடுப்பதுவே குரங்கு.

தேன் இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

0: பாடுங்க. ரொம்ப நல்லா படிச்சவங்க நாலு பேரு சொன்னாங்க, நான் ஒரு முட்டாளுங்க முட்டாளுங்க முட்டாளுங்க.
1: இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

அடமானுடனே தாயகத்தை காதலிக்க கற்றுக்கொள். பெத்த தாய் சுமந்தது 10 மாதம், நிலம் சுமப்பதோ நீண்ட காலம். அன்னை மடியில் இருந்து கீழிறங்கி அடுத்த அடியை நீ வைத்தது தாயகத்தின் நெஞ்சில்தானே. இறுதியில் புதைந்தோ அல்லது எரிந்தோ எருவாவதும் தாய் நிலத்தின் மடியில்தானே. நிலமிழந்து போனால் பலமிழந்து போகும், பலமிழந்து போனால் இனமழிந்து போகும். ஆதலால் மானுடனே தாய் நிலத்தை காதலிக்க கற்றுக்கொள். இந்த மண் எங்களின் சொந்த மண், இதன் எல்லைகள் மீறி யார் வந்தவன்? நிலைகள் தளர்ந்து தலைகள் குனிந்து நின்றது போதும் தமிழா. உந்தன் கலைகள் அழிந்து கவலை மிகுந்து கண்டது போதும் தமிழா. இன்னும் உயிரை நினைத்து உடலை சுமந்து ஓடவா போகிறாய் தமிழா? கவிஞர் புதுவை ரத்தினதுரை.

0: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: If you are in search of true love, if you are in search of true love, good luck, good luck.
2: காதலை உன் தேடல் என்றால் தேடலை மெய்காதல் என்றால் good luck, good luck.

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி படகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: என்னடி கள்ள காட்டுற?

0: என்ன கிஃப்ட் வாங்கணும்?
1: உன் இஷ்டம், உன் இஷ்டம், உன் இஷ்டமா?
0: எல்லாம் என் இஷ்டம்னா அப்புறம் நீ எதுக்கு?
1: நீ இஷ்டப்படுறதெல்லாம் செய்யறதுக்கு.

0: அம்மா பாரு எப்படி உருன்னு இருக்கு.
1: உங்க அப்பா மூஞ்சி பார்த்துட்டு அப்புறம் பேசு.
0: ஹே மாமா மாமா, இன்னொரு வாட்டி இதே மாதிரி கல்யாணம் பண்ணிக்கலாமா?
1: படி.

0: டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட் அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.
1: ஓகே அசன்ஸ், பாய் த பாய், புதுசா வரப்போற இன்ஸ்பெக்டர் என்னைய பத்தி பெருமையா பேச சொல்லி பல கட்டுரைகளை எழுதி குத்தனே, அதை பூரா மனப்பாடம் பண்ணிட்டீங்களா?
2: மனப்பாடம் பண்ணிட்டேன்.
1: எங்க சொல்லு,
2: முதல்ல அவர பேச சொல்லுங்க.
1: அப்ப நீ மனப்பாடம் பண்ணல. யூ டாக்கிங்,
3: நீங்க ஒரு கேன.
1: என்ன பண்ற
2: அந்த இடத்த நல்லா தொடச்சு கோணத்தை தொங்க விடு. வாங்க எல்லாரும்.
4: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக.

0: அறவினை யாதெனில் கொல்லாமை கோரல் பிறவினை எல்லாம் தரும்.
1: கொல்லாமையே சிறந்த அறம்.
2: The code of non-killing is the highest of all virtues.
0: பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை.
1: பகிர்ந்து உண்டு பல்லுயிர் காப்பதே சிறந்த அறம்.
2: To love all living beings is the best precept in the great books of the world.
0: நல்லார் எனப்படுவது யாதனின் யாதொன்றும் கொல்லாமை சூழும் நெறி.
1: எதனையும் கொல்லாது இருப்பதே நல்ல நெறி.
2: The righteous path is the one on which non-violence is practiced.
0: தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பிரிது இன்னுயிர் நீக்கும் வினை.
1: தன் உயிர் போவதாயினும் பிற உயிர் போக்காதே.
2: Do not kill another, even if it involves the loss of one's own life.
0: நில்லாதவற்றை நிலையினை என்றுணரும் புல்லறிவாண்மை கடை.
1: நிலையற்றதை நிலைத்ததாக கருதுவது அறிவின்மை ஆகும்.
2: Giving eternal value to transient things is the hallmark of ignorance.
0: நெருநல் உளனொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு.
1: நேற்றிருந்தவன் இன்று இல்லை என்பதே உலகின் இயல்பு.
2: The one who was here until yesterday is no more today. And that is a fact of great irony in this world.
0: ஒருபொழுதும் வாழ்வது அறியார் கருதுவ கோடியும் அல்ல பல.
1: ஒருபொழுதும் வாழத் தெரியாதவர்க்கும் எண்ணங்கள் பல கோடி.
2: People who do not know how to live the present moment make future plans endlessly.
0: உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு.
1: உறக்கம் இறப்பாயின் பிறப்பே விழிப்பு.
2: Death is like a deep sleep and birth is like awakening from that sleep.
0: யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன்.
1: பற்றை நீக்க துன்பம் இல்லை.
2: When you detach yourself from the things of the world, sufferings cease.
0: வேண்டாமை என்ன விழுச்செல்வம் இண்டில்லை யாண்டும் அகுதொப்பது இல்.
1: ஆசை இல்லாமையே அருமையான செல்வம்.
2: There is no greater wealth than the spirit of detachment from things.
0: ஆரா இயற்கை அவா நீப்பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும்.
1: நிறைவடையாத பற்றினை நீக்கலே பேரின்பம் தரும்.
2: Desire is like a bottomless pit. Do away with it to gain lasting happiness.

0: வணங்குமே.
1: அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களுக்கு வணக்கம். நான் புளோரிடாவிலிருந்து மேகலா ராமமூர்த்தி. அனைத்து மகளிருக்கும் என்னுடைய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். மகளிருக்கு எதிரான அனைத்து வகை சுரண்டல்களில் இருந்தும் அவர்களை மீட்டெடுத்து அவர்களுக்கான உரிமைகளை வழங்குவதை அடிப்படையாக கொண்டது இந்த மகளிர் தினம். தொடக்கத்தில் பெண்ணை மையமாக கொண்ட தாய்வழி சமூகமாகவே இந்த உலகம் இயங்கியது. காலமாற்றத்தில் பெண் இல்லத்துக்கு மட்டுமே அரசியாக்கப்பட்டாள். பெயரளவில் அவளுடைய கல்வி கற்கும் உரிமை உள்ளிட்ட அனைத்துமே அவளிடமிருந்து பறிபோயின. பிள்ளைகளை ஈன்று புறந்தறுதலும் அடுக்களை பணிகளுமே அவளுக்கு உரியவையாயின. மாற்றம் ஒன்றே மாறாதது என்ற தத்துவத்தின் அடிப்படையில் மீண்டும் காலம் மாறியது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய இருபாலருக்குமான கல்வி கூடங்களின் பயனாய் பெண் பள்ளி சென்று கல்வி கற்றாள், பொருளாதார தற்சார்பு பெற்றாள். முற்போக்கு சிந்தனையாளர்களின் முழக்கங்களாலும் முயற்சிகளாலும் தான் இழந்த சமூக உரிமைகளையும் அவள் அடைந்தாள். இந்த 21ஆம் நூற்றாண்டில் ஆண்களுக்கு நிகராக, ஏன் ஆண்களை விஞ்சிய வகையில் பெண்கள் பல் துறையிலும் சாதனை புரிந்து வருவதை காண முடிகின்றது. ஒரு பெண்ணாக அது எனக்கு மிகுந்த பெருமிதத்தை தருகின்றது. பெண்களுக்கான இந்நாளில் நான் சொல்ல விரும்புவது ஒன்றுதான். பெண்ணே, உனக்கான லட்சிய பாதையை நீயே வகுத்துக்கொள். அதில் நீ நடை போட பிறரால் வரும் தடைகளை தகர்த்து துணிச்சலாய் முன்னேறு. வெற்றி நிச்சயம்.

கலிபோர்னியாவில் நேரம் தற்பொழுது காலை 6 மணி. நீங்கள் கேட்டு மகிழ்ந்து கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க தமிழ் வானொலி.

0: அறங்கூறான் அல்ல செய்யினும் ஒருவன் புறங்கூறான் என்றல் இனிது.
1: அறமல்லாதன செய்யினும் புறத்தே பழித்து பேசாமையே நல்லறம்.
2: A person of unethical words and deeds is even worse if he slanders others.
0: கண்ணின்று கண்ணறச் சொல்லினும் சொல்லற்க முன் இன்று பின்னோக்காச் சொல்.
1: நேராக கடுஞ்சொல் கூறினும் கூறுக புறம் பேசாதே.
2: If you cannot resist using harsh words, say it to the person's face. Never say it behind a person's back.
0: பகச்சொல்லி கேளிர் பிரிப்பர் நகச்சொல்லி நட்பாடல் தேற்றாதவர்.
1: இன்சொல்லால் நட்பு கொள்ளார் புறங்கூறி உறவை பிரிப்பார்.
2: Those who do not nurture friendship with a good smile and gentle words will slander even kinsmen.
0: ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கிற்பின் தீதுண்டோ மண்ணும் உயிர்க்கு.
1: பிறர் குறை போல் தன் குறை கண்டால் உண்டோ தீமை.
2: Human existence would be much better if everyone would look at their own faults as much as they look at the faults of other people.
0: சொல்லுக சொல்லிர் பயனுடைய சொல்லற்க சொல்லில் பயனிலாச் சொல்.
1: பயனற்றதை நீக்கி பயனுடையதை சொல்.
2: When you speak, speak purposefully and avoid unnecessary words.
0: தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயினும் அஞ்சப்படும்.
1: தீமை தருவதால் தீயனவற்றை தீயினும் அஞ்சுக.
2: Fear evil more than you would fear burning fire, for one evil deed leads to another.
0: கைமாறு வேண்டா கடப்பாடு மாறி மாட்டு எண்ணாற்றும் கொல்லோ உலகு.
1: மழை போல் பயன் எதிர்பாராது உதவ வேண்டும்.
2: Rain clouds send rain to the earth, expecting no payment. In the same way, good people serve society without seeking anything in return.
0: தாளாட்டி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு.
1: முயற்சியால் ஈட்டிய பொருள் தக்கோர்க்கு உதவும் பொருட்டே.
2: The wealth we earn through tireless hard work should be shared with the needy and the worthy.
0: நயனுடையான் நல்கூர்ந்தான் ஆதல் செய்யும் நீர செய்யாது அமைகளாவாறு.
1: உதவி செய்ய இயலாமையே நல்லோருக்கு வறுமை.
2: One pain that poverty brings to a large-hearted person is the inability to help those in need.

0: பாரதி ஆசையுள்ள காதலன், பாட வந்திருப்பவர் கணியன்.
1: நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமே சக்கி என்று சரண வைதினேன். நின்னேறது என்று நினைக்கிறேன்றி கணமா உனது சகு என்று சரணம் எய்தினேன். மரணம் மீத வாரி வாரி வீச நீ கண் பாராயோ ஒன்னது சேராயோ கண்ணம்மா கண்ணம்மா கண்ணம்மா நன்றி.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு குளோபல் சென்டர் ஃபார் சித்தா .org என்ற இணைய முகவரியை நாடவும்.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

என் மனசில் நேற்று வரைக்கும் எதுவுமே இல்லை. ஆனால் அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ இடமே இல்லை. வெறுமையாக இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியாக இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசாக இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனால் ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

ரெடியோர் தம்மை வதையே புரிக்குவத மகராசர்கள் உள்ள காளிதன் இல்ல யாமேனும் நினைவா தலையாகிய அறமேதரும் கரிகாலன் படையாம் கடற்வாளிகள் புட்டை சூழ்ந்திடமன் தாடியும் வருவான் வருவான்.

நேர்களில் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ். எங்கள் மூச்சு இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மேட்டுக்கள் புதுசு. இதோ இன்றைய மேட்டுக்கள் புதுசை அலங்கரிக்கும் அடுத்த பாடல் எங்கள் திரிவாய் உங்களுக்காக.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மெட்டிக்கல் புதுசு சிறப்பு நிகழ்ச்சி. தினந்தோறும் காலை நேரத்தை மகிழ்விக்கும் முகமாக அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறப்பு தயாரிப்பு இது. புத்தம் புதிய பாடல்கள் எங்கள் தெரிவுகளாய் உங்களை நோக்கி வந்தடையும் இந்த சிறப்பு நிகழ்ச்சியின் அடுத்த பாடலை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றோம். இதோ உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் மெட்டுக்கள் புதுசின் அடுத்த பாடலுக்கு செல்லும் முன்பாக, இந்த நிகழ்ச்சியில் உங்கள் வியாபார நிலையங்களையும் நீங்கள் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது sponsor@tamilmedia.org என்ற எங்கள் மின்னஞ்சல் முகவரியினூடாக எம்மை தொடர்பு கொள்ளும் இடத்தில் அதற்குரிய வழிமுறைகளை நாங்கள் உங்களுக்கு அமைத்து தர இருக்கின்றோம். sponsor@tamilmedia.org என்ற இணையத்தில மின்னஞ்சல் முகவரியினூடாக நீங்கள் எங்களை நாடி உங்கள் வியாபார நிலையங்களையும் அமெரிக்க தமிழ் வானொலியில் அனுசரணையாளராக கொண்டு வரலாம். சரி, நீர்களை மட்டுக்கள் புதுசில் ஒலிக்கும் அடுத்த பாடல் இதோ உங்களுக்காக.
1: இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு, ரொம்ப பசிக்குது. அந்த ஹோட்டல்ல ரெண்டு இட்லி வாங்கி கொடுங்கண்ணே.
1: இட்லி நானு போடா, பிக்காளி பழ போடா, போ. இட்லி வேணுமா? இட்லி
2: ஓடிடுவோம்.
1: டெய்லி இதே மாதிரி ஒரு ஹோட்டல கரெக்ட் பண்ணி சாப்பிடுவோம்.
0: தெய்வமே, என் வாழ்க்கையில உங்களை நான் மறக்கவே மாட்டேன். ஒருவேளை எனக்கு இப்படி சாப்பாடு போட்டதே இல்ல. வாங்களே போவோம்.
3: GCSMR Global Center for Siddha Medicine and Research. இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துகள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிணிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான என் சமையல் குறிப்புகளுடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு சொல்லிடுவேன். வேண்டிக்கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு லட்டு. இப்போ வரசம் எல்லாம் வருது. ஸோ நல்ல சத்தான ஒரு லட்டு அப்படி செய்கிற பேரிச்சம்பழம் வச்சு ஒரு லட்டு அப்படி செய்கிறேன்னு சொல்லித்தாரேன். இதை நீங்கள் லட்டாகவும் சாப்பிடலாம், இல்லை நீங்கள் மாவில் துவச்சி பொறிச்சு பலகாரமாகவும் சாப்பிடலாம். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் ஸ்பெஷலி பேட்டிக்குலோ, நான் வந்து பேட்டிக்குலோ, அதனால் அந்த ஊரில் வந்து இது நல்ல ஃபேமஸ். இது இந்த செய்கிறதுல எங்களோட தங்கச்சி எக்ஸ்பர்ட், நல்லா செய்வாள். எனக்கு இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் எல்லாம் கிடையாது. அது மாதிரி என் வீட்டாக்களுக்கும் அந்த இனிப்பு பொருட்களில் பெரிய ஆர்வம் கிடையாது. அதனால் அங்குகள் செய்கிறது நான் குறைச்சி கொள்வது பெருசாக நான் இருந்து தான் எப்போவாவது செய்வேன். தங்கச்சி வந்து அடிக்கடி செய்வாள். அப்போ செய்த அவளுக்கு நல்ல பழக்கம், நல்ல ப்ராக்டிஸ் ஆகிட்டது. அவள் உடனே எப்போ பார்த்தாலும் அதுதான் செய்வாள். அந்த அவள் கிட்ட என்ன கொண்டாட்டம் என்று சொன்னாலும் இந்த பலகாரம் இல்லாமல் இருக்காது. அவட்ட அங்கே போய் நின்ற இடத்துல நான் பார்த்துட்டு வந்து தான் நான் இது செய்தேன். நான் முந்தி அப்பம்மா அம்மம்மா அம்மா எல்லாம் செய்கிறது, அந்த நேரம் வேறு போய் இதெல்லாம் பார்க்குறது, நாங்கள் செய்கிறதில் சாப்பிட மட்டும்தான் போவோம். அப்போ அந்த ரெசிபி எல்லாம் அந்த ஐடியாவும் இல்லை, எங்களுக்கு சமைக்கிற நோக்கமே இருக்க இல்லைன்னு. அப்போ அந்த ஐடியாவும் இல்லை, தெரியணும்னு சொல்கிற நினைவு கூட எங்களுக்கு இல்லை. இதெல்லாம் பார்த்து பழகி நாங்கள் செய்ய வேணுமேன்றதெல்லாம் இல்லை. இன்னும் வந்துட்டோம். வந்தால் பிறகு இதெல்லாம் செய்கிறதுக்கான சாப்பாடெல்லாம் பொருட்கள் எல்லாம் அந்த நேரம் எங்களுக்கு கிடைக்கல. நாங்கள் வந்த நேரங்கள்லாம் இங்கே அதெல்லாம் இப்போ குமியல் கொம்பு மாரி எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும், இந்திய கடை இருக்கும், எங்கேயோ ஒரு தமிழ் கடை இருக்கும். இல்லாட்டி கனடாவுக்கு போனால் தான் வாங்கி கொண்டு வந்து செய்யலாம். அப்போ இதை இல்லாட்டி ஸ்ரீலங்காலேருந்து எங்களுக்கு வந்துடும் பலகாரம் எல்லாம். அப்போ அப்படி தான் நாங்கள் அதை சாப்பிட்டுனாங்க. என்ன இப்போ நிறைய கிடக்குது, செய்வோம்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்த்தோம். பார்த்து பார்த்து பழகினது தான். அங்கே கேட்பேன் என்ன பலகாரம் இந்த முறை உங்களுக்கு வருஷத்துக்குன்னா இதான்ட்டு சொல்லுவாங்க. ஆ அப்படின்ட்டு நாங்கள் செய்கிறது சொன்னோன்னே செய்ய வேணுமென்று இருக்கும். அப்போ கேட்டுக்கொண்டு செய்தது தான். இது எங்களோட தங்கச்சியோட ரெசிபி தான், நான் சொல்லித்தாரேன். இதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறை பற்றியும் நாங்கள் பார்ப்போம். இதுக்கு நல்ல பேரிச்சம்பழம், அதாவது நல்லா கனிஞ்ச நல்ல புது பேரிச்சம்பழமாக இருக்கணும். காஞ்ச பேரிச்சம்பழம் வேண்டாம். இந்த மஞ்சத்தூள்னு சொல்லி அநேகமாக இந்த எல்லா கடைகள்லையும் விற்குது. அது நல்ல பேரிச்சம்பழம், நல்ல சாஃப்டாக இருக்கும், கல்லு மாதிரி இருக்காது, ஒரு நசிச்சா நசிப்படும் அப்படியான பேரிச்சம்பழம். முழுசாக நல்லா பார்க்கவே முழுமுழுன்னு இருக்கும். அப்படியான பேரிச்சம்பழம் வாங்குங்க, அதுதான் நல்லா இருக்கும். அந்த பேரிச்சம்பழம் வந்து 300 கிராம், மற்றது 200 கிராம் ரவை, சூஜி என்று சொல்லுவாங்க ரவை, 50 கிராம் சீனி. ஏன்னா டேட்ஸில் இனிப்பு இருக்கிறபடியாக சீனியாக குறைச்சி போடுறோம். பீனட்ஸ் அதாவது கச்சான் 30 கிராம், முந்திரி பருப்பு 30 கிராம், பயறு உடைச்ச பயறு அந்த தீட்டின தோல் நீக்கின பயறு 30 கிராம், தேங்காய்ப்பூ 50 கிராம், ஏலக்காய்த்தூள் 1/2 தேக்கரண்டி, நெய் 2 to 3 tablespoons. இவ்வளோ தான் தேவையான பொருட்கள். இப்போ செய்கிறது எப்படின்ட்டு பார்ப்போம். ஒரு போலுக்குள்ளே போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க, கொஞ்சம் பெரிய போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. ஆக பெரிய போல் இல்லை, ஒரு அளவான போல் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. பேரிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டிட்டு சீட்ஸை எடுத்துட்டு அதை குட்டி குட்டியாக வெட்டுங்க. இனி இந்த வறுக்கிற வேலையால் பார்ப்போம். அடுப்பில் கொஞ்சம் அடிகனமான பாத்திரத்தை வச்சு சட்டியை சூடாக்கிட்டு ஒரு கொஞ்சம் 1/2 teaspoon நெய்யை விட்டுட்டு அதுக்குள்ள 1/2 tablespoon நெய்யை விட்டுட்டு முதல் ரவையை வறுப்போம். ரவையை நல்லா பொன்னுறமாக ஒரு 3 to 4 minutes வறுக்கணும். ஒரு 3 to 4 or 5 minutes வறுப்பட்டுரும். அது வடிவாக நல்ல கோல்டன் ப்ரௌனாக வரணும். அதுக்காக கறுக்க விட்டுறாதீங்க, ப்ரௌன் ஆக்கி போடாதீங்க. ஒரு லைட் ஸ்லைட்லி கோல்டன் ப்ரௌனாக வரையக்கிலேயே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டிங்கன்னா சட்டியில் இருக்கிற சூட்டில் அது கரெக்டான பதத்துக்கு வரும். அதான் அந்த சூட்டோடையே இந்த பேரிச்சம்பழம் வெட்டி வச்சுருக்கிற பேரிச்சம்பழத்துக்கூட கலவுங்கோ. அதுக்கு பிறகு அந்த சூட்டோடைய பெருச்சம்பளத்துக்கு நடுவில் சீனியை போடுங்க. சீனியை போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த ரவையை கொட்டி விடுங்க. அப்போ அந்த சூட்டில் அந்த சீனி கொஞ்சம் இது மெல்ட் ஆகிறதுக்கு ரெடியாகும். அதுக்கு பிறகு தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி நெய் போட்டு இந்த தேங்காய் பூவை வருங்க. அதே மாதிரி கோல்டன் ப்ரௌனாக ப்ரௌனாக வருவானும், ஆனால் கறக்கக்கூடாது. கருப்பாக வந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் டார்க் ப்ரௌனாக வந்தாலே கசக்கும். அதையும் டார்க் ப்ரௌனாக வந்து வர தொடங்க, லைட் ப்ரௌனாக வர தொடங்கினோடனே நீங்கள் டக்குன்னு எடுத்து இதுக்குள்ளே கொட்டிட்டீங்கன்னு சொன்னால் அந்த சூட்டிலேயே அது இன்னும் ப்ரௌன் ஆகும், அது காணும். அடுத்து இன்னொரு அரை டீஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய்யை விட்டு கச்சானையும் முந்திரியையும் இதே மாதிரி வருங்க. வறுத்துட்டு இதை ஒரு கட்டிங் போர்டில் போட்டு கத்தியால் நல்லா சொப் பண்ணுங்க. நல்லா குறுநில குறுநிலாக வெட்டி விடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் குறுநிலாக வெட்டி விடுங்க. வெட்டினீங்கன்னு சொன்னால் அப்போ தான் பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், இல்லாட்டி முழுசு முழுசாக இருந்தால் பிடிக்கப்படாது. இப்போ இதையும் ஒரு பவுலுக்குள்ளே போட்டுட்டு அந்த அதே பவுலுக்குள்ளே போட்டுட்டு அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளையும் போட்டு இப்போ நல்லா கையால் கசக்கி கசக்கி குழையுங்க. அந்த பேரிச்சம்பழம் நசிஞ்சு விரவணும். நசிச்சு நசிச்சு அந்த ரவையோட சீனி கச்சான் முந்திரி பருப்போடு நல்லா சேரவணும். இந்த பயறு எல்லாம் அப்படி நல்லா சேர்ந்தா பிறகு நீங்கள் அப்படி இதை குழச்சி நல்லா சேர்ந்து பிடிக்கிற பதம் பெறும் வரைக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு நீங்கள் உங்களுக்கு அளவான உருண்டையாக ஒரு லட்டுட சைஸுக்கு நல்லா பிடிக்கலாம். என்ன நல்ல பேரிச்சம்பழமாக இருக்கல உங்களுக்கு தண்ணியோ எதுவோ தேவைப்படாது, இது பிடிக்கிறதுக்கு நல்ல வடிவாக இறுக்கி வடிவாக பிடிச்சி வச்சுக்கொள்ளுங்க. இதை வச்சிங்கன்னு சொன்னால் ஆற விட்டு இதை சாப்பிட்டா லட்டு. இதையே ஒரு கப் மா வறுக்காத மா வறுக்கா பச்சை கோதுமை மா அதை எடுத்து அதுக்குள்ளே ஒரு டேபிள் ஸ பூன் அரிசி மாவும் போட்டு தேங்காய் பால் அல்லாட்டி தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சம் போல் உப்பும் போட்டு நீங்கள் தோசைக்கு அந்த இட்லிக்கு கரைக்கிற மா மாதிரி பேட்டர் மாதிரி கரைச்சிடுங்க. கரைச்சிட்டு அடுப்பில் சட்டி வச்சு எண்ணெய் விட்டு பொரிக்கிற அளவுக்கான எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடாகினா பிறகு இந்த பலகாரத்தை எடுத்து மாவில் துவச்சிட்டு இதை பொறிச்சிங்கன்னு சொன்னால் இது பேரிச்சம்பழ பலகாரம். ஒரு கல்லில் ரெண்டு மாங்காய். இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடக்கல. என்னடா கச்சான் கடிபடும், கடலை அந்த கச்சான் கடிபடும், அல்லது முந்திரி பருப்பு கடிபடும், பயறு கடிபடும், தேங்காய்ப்பூ ரவை எல்லாம் எல்லாம் சேர்ந்து நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிட்டீங்கன்னு சொன்னேன். இதை ட்ரை பண்ணி பாருங்க. என்ன பிள்ளைகளுக்கும் சரி எங்களுக்கும் சரி, இது ஒரு நல்ல சத்தான மாவிலேருந்து செய்யாமல் இது நல்ல ஒரு சத்தான சாப்பாடு. என்ன இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இந்த வருஷத்துக்கு சூப்பராக இருக்கும். மற்றது பயறு வறுக்கேக்கில் கை விடாமல் வறுக்குவானு. என்னென்னு சொன்னால் நீங்கள் கையை விட்டிங்கன்னா அது கல் பத்துமன்னு சொல்லுவாங்கன்னா கடிக்கிறது கஷ்டமாக மாதிரி வந்துடும். அதால் கை விடாமல் தான் இதை வறுக்குவானு நீங்கள் எல்லாத்தையுமே. இதை இதையும் வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுங்க. ஏன்னா ஒரு பக்கம் கருகும், ஒரு பக்கம் இதாண்டு போகும், அப்படி தேங்காய் போவோ சரி எதுவோ வறுக்கல கை விடாமல் நீங்கள் வறுத்து வந்தால் தான் எல்லாம் ஈவனாக வரும். ஆனால் ஸ்பெஷலி பயறு அந்த கல் பத்தாமல் இருக்கிறன்னு சொன்னால் பயறு உளுந்துகள் வறுக்கைகளை நீங்கள் கை விடாமல் வறுத்தீங்கன்னு சொன்னால் அது கல் மாதிரி வராமல் நல்லா சப்பி சாப்பிடக்கூடிய மாதிரி வரும். இதை நீங்கள் இந்த முறை வருஷத்துக்கு செய்து பார்த்துட்டு உங்களோட அபிப்பிராயங்களை எங்களுக்கு சொல்லுங்கோ. உங்களோட விமர்சனங்கள் தான் எங்களுக்கு ஒரு பூஸ்ட். நீங்கள் பயமில்லாமல் உங்களோட அபிப்பிராயங்களை வானிலைக்கு சொல்லுங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவையர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவையர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் பேரிச்சம்பள லட்டு அல்லது பேரிச்சம்பள பலகாரம் எப்படி செய்கிறதுன்றத உங்களோட அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சமையலுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவை காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். அமெரிக்க தமிழ் வானிலையுடன் நியூயார்க் ரோச்செஸ்டரிலிருந்து நான் மீனோஜினி ஜெயராஜ். நன்றி, வணக்கம்.
0: நேர்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

0: மேகங்கறுக்குது மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
1: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட்டு நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
0: அது அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
1: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு. பாடுங்கன்னா

தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின் தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட தின்னா தின்னா தின் திருக்கிட்ட தின் தின்னா நாக்கு தின் திருக்கிட்ட.

பேச்சு பேச்சு பேச்சு பேச்சு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நான் பேசினாலும் பிடிக்குது, இவர் பேசினாலும் பிடிக்குது, அவன் பேசினாலும் பிடிக்குது. விவசாயிகளோட கஷ்டத்தை புரிஞ்சிக்காத இந்த மக்களும், விவசாயிகளுக்கு துரோகம் பண்ற அரசாங்கம் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படி

0: ஆமா நான் அப்படி தான் பண்ணுவேன். உனக்கு என்ன?
1: அப்படியா? போன் அப்பா குடி
2: குடுடா.
0: இதப்பா.
2: என்னடா அம்மா?
3: அப்பா மாறன் இந்த மாதிரி பெரிய போலீஸ் ஆக சொன்னா
1: ஹீரோ ஆகணும் சொல்றான்பா.
2: அப்படியா? அவன் ஹீரோவா என்னடா பண்ணுவான்? கெட்டவங்கள அடிக்கிற மாதிரி நடிப்பான். ஆனா அப்பா
3: நொஜ்ஜு மொழி கெட்டவங்கள போட்டு அடி அடி நடிப்பீங்க.
2: சரி அம்மா என்ன பண்றா?
3: இல்லப்பா.
2: இல்லையா?
4: சரிடா.
2: சரி பாப்பா கையில என்ன ஒட்டி இருக்கு? அங்கடாமா. நான் தாண்டி வந்து பாக்கணும். அப்புறம் என்ன? ஏய் இப்ப பேசவே மாட்டியா? ஏய் என்னடி? ஏய் மாறா அம்மாட்ட பேச சொல்றா. அம்மா பேச மாட்டேங்கப்படுறா.
0: மா அப்பா கிட்ட பேசுமா? பிளீஸ் மா, பிளீஸ் மா, அப்பா பாவம்
2: இல்ல மா, பாவம்
3: மா, வாங்கிக்கமா.
5: சாப்பாடு

0: பாப்பா தூங்கிட்டு இருக்கா, எந்திரிக்க போறா.
1: வெனடி உன் பிரச்சனை, உங்க ஆத்தா வீட்டு கூட்டணும், அவள் தானே, கூட்டு போறா போதுமா?
0: அதெல்லாம் வேணாம்.
1: ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க.
0: நான் அவனை ஓவரா பண்ணல.
1: வந்தேன்னு வச்சுக்கோ குண்டாத்தி.
2: என்ன பாரு,
1: ஏய் இரு இரு, இங்க பாரு. இது முன்னாடி பேச மூஞ்சி டல்லா இருந்தே, பொட்டு இல்லையே, இப்ப எப்படி வந்தது?
0: அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்துச்சு.
1: ஏய் நான் போலீஸ்காரன்டி, சொல்றேன்ல பொட்டு இல்லன்றல.
0: இல்ல இருந்துச்சு.
1: ஏய் இல்லடி.
0: இப்ப என்ன பொட்டு இருந்தா என்ன இல்லனா என்ன?
1: நான் கால் பண்றவனே போய் மூஞ்ச கழுவி பொட்டு வச்சுட்டு வந்துட்டு

0: ஏய், என்னடி ஒன்று புள்ளி தூக்கு இல்லை பேக்கை பிடி, பார்த்துட்ருக்கா? ஏய், என்னடி திரும்ப ஃபஸ்ட்டில் இருந்தா? அதான் எல்லாத்தையும் ஃபோனில் பேசி முடிச்சாச்சு இல்லடி. ஏய், நான் பேசினா கண்ணை பார்த்து பேசுறி பாரு.
1: குஞ்சி பேசிட வேணாம்,
2: கண்ணை பார்க்கதே
1: பேசுதடி.
0: ரொம்ப போனா

0: வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகம். இந்த வாரம் உலகில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் சுருக்கம் இதோ உங்களுக்காக. காசாவில் புதிய சமாதான முயற்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா முன்வைத்த சமாதான திட்டத்தை இஸ்ரேல் நிராகரித்த வேளையில் அமெரிக்க தூதர்கள் கைரோவில் எகிப்த், கட்டார் மற்றும் டர்க்கியைச் சேர்ந்த மத்தியஸ்தர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றார்கள். திட்டத்தில் போர் நிறுத்தம், ஹமாஸ் ஆயுத கலைப்பு, இஸ்ரேலிய படைகள் வெளியேறுதல் மற்றும் புதிய பலஸ்தீனியத்தில் சிவில் நிர்வாகத்தின் கீழ் மறுசீரமைப்பு போன்ற அம்சங்கள் இடம்பெற்றிருக்கின்றன. அதே நேரம் இஸ்ரேலிய தாக்குதல்கள் காசாவில் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஈரான் அமெரிக்கா இடையேயான பதற்றம் இந்த வாரமும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹமோஸை மீண்டும் திறப்பதற்கு சில நிபந்தனைகளை ஈரான் வைத்த வேளையில் அமெரிக்கா பொருளாதார அழுத்தத்தை அதிகரிக்கப் போவதாக எச்சரித்திருக்கின்றது. இதன் தாக்கமாக எண்ணெய் விலை, உலக சந்தைகள் மற்றும் சர்வதேச வர்த்தகம் ஆகியவற்றில் உணரப்பட்டிருக்கின்றது. ஆகஸ்ட் 10 அன்று எண்ணெய் விலை சுமார் 5% உயர்ந்ததாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கின்றது. இந்த வாரத்தின் மிகப்பெரிய இயற்கை பேரழிவுகளில் ஒன்றாக இந்தோனேஷியாவில் இடம்பெற்ற நிலநடுக்கம் தற்பொழுது விவரத்துக்கு வந்திருக்கின்றது. ஆயிரக்கணக்கான மக்கள் பாதுகாப்பான பகுதிகளுக்கு வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். இன்றைய நிலவரப்படி 50 மேல் உயிரிழந்ததாகவும் அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவில் சில பகுதிகளில் காட்டுத்தீ இடம்பெற்றதை தொடர்ந்து 500 மேற்பட்ட மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கின்றார்கள். காலநிலை மாற்றம், அதிக வெப்பம், வறட்சி இவை அனைத்தும் காட்டுத்தீ அபாயத்தை அதிகரித்து வருகின்றது. ஜாம்பியாவில் முக்கிய அரசியல் செய்தியாக, ஜாம்பியாவின் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருக்கின்றது. தற்போதைய ஜனாதிபதி மீண்டும் போட்டியிட்டிருக்கின்றார். ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் போது தேர்தல் அதிகாரிகளுக்கு எதிரான வன்முறை காரணமாக சில இடங்களில் எண்ணிக்கை தற்காலிகமாக தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. ஜாம்பியாவின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் ஜனநாயக நிலைத்தன்மைக்கு ஒரு முக்கிய சோதனையாக இந்த ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் பார்க்கப்படுகின்றது. இந்த வாரத்தின் மிக அழகான அறிவியல் நிகழ்வாக ஆகஸ்ட் 12 இடம்பெற்ற டோட்டல் சோலர் எக்லிப்ஸ், ஆர்டிக் பகுதியில் தொடங்கிய இந்த முழு சூரிய கிரகணம் கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, நார்தர்ன் ஸ்பெயின் மற்றும் ஐரோப்பாவின் சில பகுதிகளில் தென்பட்டிருக்கின்றது. 1999 பிறகு ஐரோப்பாவில் ஏற்பட்ட முதல் முழு சூரிய கிரகணமாக இது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. விளையாட்டு உலகில் 2026 யூரோப்பியன் அத்லட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டி தற்பொழுது பர்மிங்ஹாமில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஐரோப்பாவின் முன்னணி தடகள வீரர்கள் பலர் தங்கள் திறமைதனை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்கள் ட்ரிபிள் ஜம்பில் ஆண்டிடாயஸ் ஹெர்னாண்டஸ் வரலாற்றில் 4வது நீளமான ட்ரிபிள் ஜம்ப்களில் ஒன்றை பதிவு செய்து தங்கம் வென்றிருக்கின்றார். உதைப்பந்தாட்டத்தில் ஆகஸ்ட் 16 பிபா கம்யூனிட்டி ஷீல்ட் ஆர்சனல் வெர்சஸ் மேன்செஸ்டர் யூனைட் சிட்டி மற்றும் ஆர்சனல் மேன்செஸ்டர் சிட்டியை 3-0 என்ற கணக்கில் வீழ்த்தியிருக்கின்றது. இந்த போட்டிகள் தொடர்ந்து இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. இது பற்றிய மேலதிக விவரங்களை நாங்கள் அடுத்த வாரமும் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கின்றோம். சரி நேர்களே, இந்த வாரத்துக்குரிய உலகின் முக்கிய தகவல்கள் மற்றும் செய்திகள் அவை மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். அதுவரை உங்கள் அனைவருக்கும் அன்பு தமிழ் வணக்கங்கள்.
1: ஒரு தல் தல் தல் தல் காதல் லவ் லவ் லவ்.

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.